என் சிலாமல் தூக்கி போட்டு நான் தூக்கி குறாந்தது குறுக்கு ariho usanga abantu baba mama bari muhira nta kintu bariko barakora ndababwira ati kura amaboko.